ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர் 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆடித்திங்கள் 1ஆம் நாள், ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், ரசிகர் தேன்கிண்ணம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழாவரும். குரலமுதம் கொடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை. பொருள் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுப்பதும், பெய்த கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான். மீண்டும் குரல் கொடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதும்

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களே தொடர்வது கப்பல் போக்குவரத்து தகவல்கள் ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து. எம் வி ஜாலிபாய் நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. எம் வி நார்த் பர்சேஜ் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி பாராட்டாங் நாளை காலை 7 மணிக்கு ஷகிதீப், ஸ்வராஜ்தீப், ஸ்ட்ரைட்டெல்லன், கதம்தலா மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஷகிதி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி ரங்கத் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று சர்வதேச குற்றவியல் நீதி தினம், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் டே. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இதே நாளில் சர்வதேச குற்றவியல் நீதி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1998 ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி இதே நாளில் இத்தாலியின் ரோம் நகரில் ரோம் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த ரோம் சட்டத்தின் அடிப்படையில்தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. உலகில் நடைபெறும் மிக கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் போர் குற்றங்கள், இனப்படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் போன்றவற்றுக்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துதல், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வழிவகுத்தல், உலக நாடுகளில் அமைதி, மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துதல் ஆகியவை இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முக்கிய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக கடுமையான சர்வதேச குற்றங்களை விசாரித்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்துகிறது, பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்றது. இனி இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் உலக நாடுகளுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. சர்வதேச குற்றவியல் நீதி தினம் என்பது தண்டனையிலிருந்து தப்பிக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதையும், உலகம் முழுவதும் மன அமைதி, மனித உரிமைகள் மற்றும் நீதி ஆகியவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமே. ஆம் நேயர்களே, இன்று சர்வதேச குற்றவியல் தினம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, மத்திய அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்ன என்பதை பற்றி நாம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, நம்மில் பலர் நம்முடைய எதிர்காலத்தில்

0: குடிமக்களுக்காக சேமிக்கின்றோம், சேமிப்பதற்காக திட்டமிடுகின்றோம். அந்த வகையில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தங்களுக்கு ஒரு சிறந்த அஞ்சலக சேமிப்பு திட்டமாக விளங்குகிறது. அதாவது வங்கிகளை போன்ற அஞ்சல் நிலையமும் மூத்த குடிமக்களுக்கான திட்டத்தை வழங்குகின்றன. மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு திட்டம் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு அஞ்சலக சேமிப்பு திட்டமே. தபால் சேமிப்பு திட்டங்களில் அதிக வட்டி கிடைக்கும் திட்டம் இது. 55 வயது அல்லது 60 வயதிற்கு குறைவான ஒரு நபர் இந்த திட்டத்தில் சேரலாம். அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று நினைக்கும் மூத்த குடிமக்களுக்கு இது ஒரு சிறந்த சேமிப்பு திட்டமே. தற்பொழுது இதன் வட்டி விகிதம் 7.4% உள்ளது. இருப்பினும் ஆண்டிற்கு ஆண்டு இதன் வட்டி விகிதம் மாறுபடும். 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி வருமானம் தங்களின் வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும். ஆன்லைன் மூலமாகவும் சேர்த்துக் கொள்ளும் வசதியும் இத்திட்டத்தில் உள்ளது. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடாக 1,000 ரூபாய் முதல் அதிகபட்ச முதலீடாக 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். ஒரு வைப்புதாரர் தனிநபர் அல்லது வாழ்க்கை துணைவருடன் இணையாக 1க்கு மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஒருவரே 1க்கு மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஆனால் முதலீடு உச்சவரம்பு 15 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த அஞ்சலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்ய விரும்புபவர்கள் அருகில் இருக்கும் தபால் நிலையங்களில் அக்கவுண்டை ஓபன் செய்யலாம். குறிப்பாக இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்த பிறகு இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் அக்கவுண்டை டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம். இதற்கு வயது, ஆதாரம், கடவுச்சீட்டு, மூத்த குடிமக்கள் அட்டை, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரின் சான்றிதழ், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, பள்ளியிலிருந்து பிறப்பு சான்றிதழ், தேதி, ஓட்டுநர் உரிமம் ஆகியவை தேவைப்படும். இத்திட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள எந்த தபால் நிலையத்திலும் திறக்கலாம். SCSS திட்டத்தை டெபாசிட் செய்ய வசதியாக சில தேசிய மற்றும் தனியார் வங்கிகளும் உள்ளன. தற்போது இந்த சேமிப்பு கணக்கிற்கு சுமார் 7.4% வட்டி வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு காலாண்டிற்கும் அதாவது ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மற்றும் ஜனவரி என்று 3 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுகின்றது. ஒரு ஆண்டிற்கு முன்னர் வைப்பு தொகையை திரும்ப எடுக்க வேண்டுமெனில் மொத்த வைப்பு தொகையின் மதிப்பில் சுமார் 1.5% அபராதமாகவே செலுத்த வேண்டும். அதுவே 2 ஆண்டுகளுக்கு பிறகு வைப்பு நிதியை திரும்ப எடுக்க நினைத்தால் 1% அபராத தொகையை செலுத்த வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு நீடித்த நிலையில் ஓராண்டு நிறைவு பெற்ற பிறகு எடுக்கப்படும் தொகைக்கு அபராதம் தேவையில்லை. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகளாகும். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடிவுற்ற பிறகு தங்கள் கணக்கை நீட்டிக்க விரும்பினால் மேலும் 3 வருடங்களுக்கு கணக்கை நீடித்துக் கொள்ளலாம். ஆம் நேர்களே, இன்றைய மத்திய அரசாங்க திட்டங்களில் ஒன்றான சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது ரசிகர் தேன்கிண்ணம்.

இன்றைய ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் பாத்துபஸ்தி பகுதியைச் சேர்ந்த திருமதி திலகவதி முத்தமிழ் அவர்கள் தான் ரசித்த பாடல்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம்.

நினைவுகளை ஈன்றெடுக்க, இதயத்தை இதமாக, மனதை கவரும், சிந்தனை மிக்க, எனக்கு பிடித்த மெல்லிய பாடல்களை ரசிகர் தேன்கிணம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு மகிழ்வோம். அந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. அடி கண்ணே, அழகு பெண்ணே, காதல் ராஜாங்க பறவை, தேடும் ஆனந்த உறவை, சொர்க்கம் நம் கையிலே. 1978 வெளிவந்த சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியின் மெல்லிய குரலில் அமைக்கப்பட்ட இப்பாடலை நாம் கேட்டு மகிழ்வோம்.

கேட்டிருக்கிறார். ரசிகர் தேன்கிணம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. இடையொரு கொடி இதழ் ஒரு கனி, இன்பலோகமே உன் கண்கள் தானடி, மலரெனும் முகம் அணிவதில் சுகம், இது ஒன்று போதுமே நீ எங்கள் தேன்மொழி. நான் தேடினேன் பூந்தோட்டமே வந்தது, நான் கேட்பது அருகில் நின்றது, இனிமேல் பறக்கட்டும் பறவைகள் இரண்டும். 1980 வெளியாகிய குரு திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் SP பாலசுப்பிரமணியம் மற்றும் SS ஜானகி குரலில் அமைந்த எனக்கு பிடித்த இந்த பாடலை உங்களோடு பகிர்கிறேன்.

ரசிகர் தென்கிண்ணம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் அடுத்ததாக ஒழிக்க இருக்கும் பாடல் தென்றல் ஆசை கொண்டு தோகை கலந்ததம்மா. வேதனை வம்மன் கொண்ட பூவே நீ என் கண்ணே, நெஞ்சில் தீபம் ஏற்றும் தேகம் கண்டேன். வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் உன்னை கண்டு கொண்டேன் சீதையின் ராமனை. 1979 வெளிவந்த புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியின் இனிமையான குரலில் அமைந்த எனக்கு பிடித்த பாடலை செவிக்கு விருந்தாக்கி கேட்டு மகிழ்வோம்.

ரசிகர் தேன்கிணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கும் எனக்கு பிடித்த பாடல் தன்னை மறந்து கண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்து வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதியின் மண்ணில் அணையா. 1979 வெளிவந்த பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் SP பாலசுப்பிரமணியம் குழுவினரால் அமைக்கப்பட்ட எனக்கு பிடித்த இந்த பாடலை உங்கள் செவிக்கு விருந்தாக்க விரும்புகிறேன்.

같이 நேர்களே ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பாத்துபஸ்தி பகுதியைச் சேர்ந்த திருமதி திலகவதி முத்தமிழ் அவர்கள் தான் ரசித்த பாடல்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்டார். நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு திரை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.